வணக்கம் வந்தனம் மந்திர்கி நமஸ்கார். மலரும் சக்தி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆதித்திக்கு கோடான கோடி நன்றிகள். இது வணக்கம் தாயகம், நேரம் 6 மணி.

அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கவே நடக்காது. சில நேரங்கள்ல தோல்வி வரும், சில திட்டங்கள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்காக நம்முடைய வாழ்க்கை பயணம் அப்படியே நின்று போகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இல்லையா? அதனால ஒரு விஷயத்த மட்டுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, என்னடா இது காலையிலேயே தோல்வி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றாங்களேன்னு நெகட்டிவா யோசிக்காதீங்க. எது வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கோம் அப்படிங்கறது தானே அர்த்தம். நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பயணத்துல நம்முடைய இலக்கை எக்காரணம் கொண்டும் மாற்ற வேண்டிய தேவை கிடையாது. அந்த இலக்கை அடைய வேண்டிய பயணத்தில் ஏற்படக்கூடிய தோல்வி நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது நாம் அந்த இலக்கை அடையக்கூடிய வழியை மட்டும் மாற்றினால் போதுமானது. நம்ம வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய தோல்வி துன்பம் கஷ்டம் இது எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லிட்டு தான் போகும் இல்லையா? அந்த பாடத்தை சரியா நம்ம புரிஞ்சுட்டு அடுத்த அடி எடுத்து வச்சோன்னு வைங்களேன், கண்டிப்பா சக்சஸ் நமக்கு கிடைக்கும். சோ அதனால இன்னைக்கு எது வந்தாலும் தைரியமா பாத்துக்கலாம் குமார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியை சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். இன்றைய நாள் நம் அத்தனை பேருக்கும் இனியிலனு சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய நாளாக அமையட்டும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்பான உறவுகளுக்கான வாழ்த்துகளையும் தொடர்ந்தும் நீங்க பகிர்ந்து கொள்றதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 2838 5 4 சைபருக்கு வாட்ஸ்ஆப்பின் ஊடாக இணைந்து கொள்ள 07 0 2 8 3 8 5 4 சைபர். இது மின்சார கனவு திரைப்படத்துக்காக இசை புயல் AR ரகுமானின் இசையில் சுஜாதா, மலேசியா வாசுதேவன், ராஃபி மற்றும் SN சுரேந்தர் பாடும் பாடல் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில்

0: จากวันแรกจนถึงวันนี้ปตท.ภูมิใจที่ได้เป็นพลังเคียงข้างทุกช่วงเวลาของคนไทยดังแสงไฟที่ไม่เคยดับเพื่อให้วันพรุ่งนี้ของคุณเจิดจรัสชัชวาลยิ่งกว่าเดิม48ปีปตท.แข็งแรงร่วมกับสังคมไทยและเติบโตในระดับโลกอย่างยั่งยืน
1: เหนื่อยไหมกับการทำอาหารที่รอนานเป็นชั่วโมงประหยัดเวลาขึ้นอีกเท่าตัวด้วยหม้อหุงข้าวแรงดันคาจิวา R4-1822หม้อแรงดันอเนกประสงค์ 1.8 ลิตรความจุภายในถึง5ลิตรพลังไอน้ำสูงช่วยให้ต้มตุ๋นนึ่งสตูเปื่อยนิ่มทันใจใน45นาทีหม้อเคลือบสารกันติดล้างง่ายปลอดภัยไร้สนิมคงคุณค่าสารอาหารครบถ้วนรับประกัน1ปีเต็มจาก 2,990 บาทเหลือเพียง 1,390 บาทโทร02-114-3990ถ้าจะส่ง100บาทสะดวกซื้อสนุกช็อปที่ช็อปมา
2: โอกาสในการขยายธุรกิจเริ่มต้นจากการเปิดวิสัยทัศน์ MCOT News FM 100.5 เปิดรับสมัคร MCOT CEO of ASEAN รุ่นที่3หลักสูตรสำหรับผู้บริหารที่ต้องการก้าวทันโลกธุรกิจเรียนรู้เจาะลึกทั้ง11ประเทศอาเซียนพร้อมสร้างเครือข่ายกับผู้บริหารนักลงทุนและผู้เชี่ยวชาญระดับประเทศผ่านการเรียนรู้จากประสบการณ์จริงพบกันระหว่างวันที่2กันยายนถึง9ธันวาคม2569 MCOT CEO of ASEAN รุ่นที่3มากกว่าหลักสูตรคือเครือข่ายแห่งโอกาสสมัครได้แล้ววันนี้ราคาพิเศษเพียงท่านละ 59,000 บาทโทร094-480-3076 094-480-3034และ094-396-6649
3: 100.5 คืบหน้าข่าว News Update ช่วงเจาะลึกประเด็นร้อนสนับสนุนโดยกรุงเทพประกันภัยแคร์คุณทุกย่างก้าว
4: 8:38 นาทีครับ
5: ครับ
4: คุยกันต่อครับ
5: ครับ
4: มีเรื่องเปิดรับสมัครแล้วตามคำเรียกร้องนะ MCOT CEO of ASEAN รุ่นที่3นะฮะถ้าเป็นผู้บริหารเจ้าของธุรกิจหรือกำลังนำพาองค์กรไปข้างหน้าเคยรู้สึกไหมว่าโลกธุรกิจทุกวันนี้หมุนเร็วจนบางทีเราตามแทบไม่ทันนะฮะหลักสูตร MCOT CEO of ASEAN รุ่นที่3ก็ได้เปิดรับสมัครแล้วนะครับรุ่นนี้มีการยกระดับความเข้มข้นขึ้นไปอีกตลอด15สัปดาห์เต็มตั้งแต่วันที่2กันยายนถึง9ธันวาคม69นะครับเราจะพาทุกท่านไปเปิดมุมมองใหม่เจาะลึกเศรษฐกิจรอบด้านกับกูรูด้านประเทศอาเซียนมือหนึ่งของไทยนะครับที่จะรวมกันอยู่ในหลักสูตรนี้รวมถึงนักธุรกิจตัวจริงจากประเทศต่างๆที่จะมาเปิดประสบการณ์และเป็นพี่เลี้ยงที่จะนำพาธุรกิจของท่านไปในตลาดอาเซียนพร้อมทั้งวิเคราะห์เจาะลึก2ประเทศมหาอำนาจสหรัฐและจีนแล้วก็ยังมีเรื่องของ AI for CEO รวมถึงกลยุทธ์การสื่อสารธุรกิจในเชิงรุกด้วยนะครับเราก็จะจัดอบรมกันที่ CW Tower รัชดาโดยค่าลงทะเบียนเนี่ย 59,000 บาทนะรับสมัครถึงวันที่25สิงหาคม2569นี้นี่ก็เหลือเวลาไม่กี่วันแล้วนะครับท่านผู้ฟังครับก็ติดต่อผ่านหมายเลขโทรศัพท์3หมายเลขด้วยกันนะครับ
6: 094484 மீனவர்களின் வாழ்வாதாரத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையிலான அணுகுமுறையை இருதரப்பிற்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. நெடுந்தீவை நாட்டின் முதலாவது பூச்சிய காபன் சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. உள்ளாந்தற்காடு இடிபாடுகள் தொல்பொருள் நினைவு சின்னங்கள் உள்ளிட்ட நெடுந்தீவின் தனித்துவம் மற்றும் சுற்றாடல் பெருமதிகளை பாதுகாத்து அதனை ஒரு சுற்றுலா மையமாக மாற்றுவதே இந்த வேலைத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என சுற்றுலா பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இந்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நேர் விநியோகம் வீதிகள் போக்குவரத்து வசதிகள் மற்றும் பிரவேசிப்பதற்கான வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது.
7: மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக
8: வணங்குவது.
9: இது ஐரோப்பிய சிவில் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவி நடவடிக்கை மற்றும் யூனிசெஃப் இணைந்து கொண்டு வரும் தகவல்.
7: மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக
10: எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தொடர்ந்தும் இமோஷனல் சேஃப்டி இல்லாம கண்டினியூஸ் ஸ்ட்ரகிளிங்கா இருப்பார்களா இருந்தா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பெற்றுக்கொள்றது எப்படி?
11: இந்த பிரச்சனை 6 மாதத்துக்கு மேல் தொடர்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படலாம். இதற்கு ஒவ்வொரு பிரதேச சபையிலும் கவுன்சிலிங் ஆபீசர்ஸ் என்று இருக்கிறார்கள். அது சிறு பிள்ளைகளாக இருந்தால் பள்ளிக்கூடத்திலே கவுன்சிலிங் டீச்சர்ஸ் இருக்கிறார்கள், அவர்களிடம் சென்று பேசலாம். அதே போல ஒவ்வொரு மாவட்ட வைத்தியசாலையிலும் உளநல பிரிவுகள் இருக்கின்றன, அங்கும் நாங்கள் சென்று உதவியை பெற்றுக் கொள்ளலாம்.
10: அந்த தகவலை வழங்கியவர் உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன்.
7: மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக
8: வழங்கியது.
9: இது ஐரோப்பிய சிவில் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவி நடவடிக்கை மற்றும் யூனிசெஃப் இணைந்து கொண்டு வரும் தகவல். தெற்காசியாவின் மிக பிரம்மாண்ட பாதனைகள் கண்காட்சி கே பிளஸ் கொழும்பு சர்வதேச பாதனைகள் விற்பனை நிலையத்தில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கொழும்பு சர்வதேச கண்காட்சி சம்மேளன நிலையத்தில்.

0: எஸ்எல்ஐசி ஆயுள் காப்பீடு ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்படவுள்ள பிரமாண்டமான போனஸ் தொகையின் பெறுமதி 1460 கோடி ரூபாயை கடந்துள்ளது. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்றோம்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: தமக்கு எதிராக புனையப்பட்ட வழக்குகளின் தீர்ப்புகள் மற்றும் சிறை செல்லும் அபாயம் இருந்தாலும் தமது நாட்டு மக்களுக்காக நாடு திரும்புவதாக பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அறிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நாடு திரும்ப உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் உள்ள தெற்காசிய வெளிநாட்டு ஊடகவியலாளர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் நேற்று காணொலி வாயிலாக உரையாற்றிய போது ஷேக் ஹசீனா இதனை குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆகஸ்ட் மாதம் அவர் நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் பொது வெளியில் நிகழ்த்திய முதல் முக்கிய உரை இதுவாகும். 2024 இடம்பெற்ற போராட்டங்கள் தனது ஆட்சியை வீழ்த்தவும் அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கவும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறைகள் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். முந்தைய இடைக்கால அரசு உண்மைகள் வெளியாவதை தடுத்து வன்முறையாளர்களை பாதுகாத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது அவாமி லீக் கட்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் எனவும் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வலியுறுத்தியுள்ளார். இக்கட்டான 2 காலத்தில் இந்திய அரசு தனக்கு முழுமையான பாதுகாப்பையும் உயர்ந்த மரியாதையையும் அளித்ததாக தெரிவித்த ஷேக் ஹசீனா பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்தியாவுக்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இவ்வாறாயினும் பங்களாதேஷ் ஊடகங்களில் ஷேக் ஹசீனாவின் உரையை ஒளிபரப்பவோ அல்லது பிரசுரிக்கவோ அந்நாட்டு அரசு தடை விதித்தமை குறிப்பிடத்தக்கது.
3: வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கை தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு தரமைது புலமை பரிசு, கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தரம் மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் ஆகிய பரீட்சைகளில் சிறந்த சித்தியை பெறும் மாணவர்களுக்காக வருடாந்த கல்வி புலமை பரிசல்கள் மற்றும் நிதியுதவிகள் வழங்கப்படுகின்றன. வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய பின்னர் அல்லது வெளிநாட்டில் இருக்கும் போது குடும்ப உறுப்பினர்கள் சுயதொழில் அல்லது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள விசேட குறைந்த வட்டி வீத வங்கிக் கடன் திட்டங்கள் அரசாங்கம் மற்றும் தனியார் வங்கிகள் மூலம் வழங்கப்படுகின்றன. பணியகத்தில் பதிவு செய்த குறைந்த வருமானம் பெறும் அல்லது விபத்துகளால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக வீடமைப்பு மானியங்கள் மற்றும் ஏனைய உதவிகளும் வழங்கப்படுகின்றன.
4: கனவு மெய்ப்பட
5: கனவு மெய்ப்பட
4: வழங்கியது.
6: குறுக்கு வழியில் செல்லாமல் சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
1: விளையாட்டு செய்திகள்.
2: இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கிண மெய்ப்பிளர் தொடர் அமெரிக்காவின் ஒரேகன் மாநிலத்தில் ஆரம்பமானது. நேற்று ஆரம்பமான போட்டித் தொடர் 5 நடைபெற உள்ளது. இந்த போட்டித் தொடரில் இலங்கையைச் சேர்ந்த 17 வீர வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இவர்களில் தெமிய பிம்சர் ஆடவருக்கான ஈட்டியிருந்த தகுதிக்கான சுற்றில் பங்கேற்று 12 இடத்தை பெற்றுக் கொண்டார். அவர் 63.23 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியிருந்து தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையின் சாத்ஃபலி ஜமால்டீன் 100 மீட்டர் ஓட்ட போட்டியின் 7வது குழு ஓட்டத்தில் பங்கேற்று 7ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டார். இலங்கையின் நெட்சர் தினித் 800 மீட்டர் ஓட்ட போட்டியின் 4வது குழு ஓட்டத்தில் 8ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தருஷி அபிஷேகா மகளிருக்கான 800 மீட்டர் போட்டியின் 3வது குழு ஓட்டத்தில் பங்கேற்று 9ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்தியின் மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் மழை மற்றும் காற்றுடனான நிலைமையில் அதிகரிப்பு. மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் இடர் முகாமைத்துவ பணிகளுக்காக முப்படையினர் தயார் நிலையில். அடர்த்த நிலைமை இல்லை, உயர்தர மற்றும் புலமை பரிசில் பரீட்சைகளை திட்டமிட்டவாறு நடாத்த நடவடிக்கை. நெடுந்தவை நாட்டின் முதலாவது பூச்சிய காபன் சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் அவதான். நமக்கு எதிராக புனையப்பட்ட வழக்குகளின் தீர்ப்புகளினால் சிறை செல்லும் அபாயம் உள்ளதாக பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவிப்பு. டிசம்பர் மாதத்திற்குள் நாடு திரும்ப உள்ளதாகவும் அறிவித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. முதற்கு பிரதான செய்திகளை பிற்பகல் 1 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

பிரேக்ஃபாஸ்ட் பிரதான செய்திகள். வழங்கியது அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதி கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.

0: வணக்கம் தாயகம் தொடர்கிறது. வணக்கம் தாயகம்
1: வணங்குவது
2: அப்பாஸ் லஹதையும் இன்னைக்கு தவணை முறையில் எடுங்க.
3: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா, மெல்வா ரோலிங் தரத்திலும் நம்பிக்கையிலும்
4: முன்னணி.
3: மலைக்கும் பாதிக்காது, வீடும் பளபளக்கும்.
5: செலான் வங்கியிடமிருந்து அமெரிக்க டாலரிலான நிலையான வைப்புகளுக்கு 5.6% உயரிய வட்டி வழங்கப்படுகின்றது.
6: விவசாய தலைமுறைக்கு தோல் கொடுக்கும்.

0: நாங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். பஸ் ஸ்டாண்ட், ஹாஸ்பிட்டல், ரோட்ஸ், பப்ளிக் டாய்லெட், பீச், பார்க், இந்த மாதிரியான பொது சொத்துக்களை சேதப்படுத்தாம பாதுகாப்போம். ஞாபகப்படுத்துவது வணக்கம் தாயகம்.
1: வணக்கம் தாய்கத்தில் சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை எங்களுடைய நேர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். எப்பவுமே எங்களுக்கு தேவைகள் சொல்லிக் கொண்டு வரது கிடையாது, செலவுகள் சொல்லிக் கொண்டு வரது கிடையாது. திடீர் திடீர்னு வந்துடும், வந்ததுக்கு பிறகு அந்த எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம அங்கு ஓடுவோம் இங்கு ஓடுவோம். தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் கடன் கேட்போம், யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. டிப்ரெஷன்ல போயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி பெரிய பிரச்சனையில வந்து நிப்போம்.
2: கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கலாம், கேப் விட்டுக்கலாம். இந்த மாதிரி சிக்கல் எதுவுமே இல்ல இருக்கிறதுக்கு இன்னைக்கே நீங்க செலான் பேங்க்கு வாங்க. செலான் பேங்கோட பிக்ஸட் டிபாசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் கனா நமக்காக உயர்வான வட்டியை வழங்குறாங்க. 7 மாத நிலையான வைப்புகளுக்கு 11% வட்டியும், 5 மாத நிலையான வைப்புகளுக்கு 10.5% வட்டியும் வழங்கப்படுது.
1: எனவே இந்த மாதிரி சிறப்பான சலுகையை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க செலான் பேங்க்கு தான் போகணும். செலான் பேங்க்கு போயிட்டு நீங்க விசாரிச்சீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க கூட உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க நிலையான வைப்புகளை எப்படி நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்றது. இது சம்பந்தமா வேறு தகவல்கள் தேவை என்றால் நீங்க நேரடியாக கால் பண்ணி பேசலாம். சைபர் 1-1-200-88-88.
2: மூச்சு வாங்க வாங்க. முழு வீட்டுக்குமே பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டு பார்த்தா ஒரே ஒரு மழை தான், அவ்வளவுதான். அடிச்ச பெயிண்டே இல்லப்பா, இப்படி ஆயிடுச்சு.
1: சில வேளைகள்ல அடிச்ச பெயிண்ட் கரைஞ்சு போயிடும், சில வேளைகள்ல அடிச்ச பெயிண்ட்ல பூஞ்சரம் வந்து நிக்கும். இல்லையன்னு சொன்னா ஏதாவது ஒரு விதமா வந்து பார்க்கும் பொழுதே அசிங்கமா வந்து நிக்கும். என்னடா இவ்வளவு செலவழிச்சு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா இப்படி ஒரு மழை வந்து நாசமாக்கிட்டு அப்படின்னு யோசிப்போம். சில இடங்கள்ல மழையே வாரதில்ல தானே, ஒரே வெயில், அடி அடி செம அடி. சரி, அந்த வெயிலுக்கு அடிச்ச பெயின் எல்லாம் வெளிறி போய் நிக்கும்.
2: நாம கேட்டது இயற்கை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. மழை பெஞ்ச பிறகு கூட உங்களுடைய வீட்டு சுவர்கள் ரொம்பவுமே சுத்தமா இருக்கணும், பளிச்சுன்னு தெரியணுமா இருக்கணுமா இருந்தா ஏசியன் பெயிண்ட்ஸ் கோஸ்வே வழங்கக்கூடிய அக்வா சேஃபா பயன்படுத்துங்க. ரெயின் கார்ட் டெக்னாலஜியோடு வரக்கிறதால நம்முடைய வீட்டு சுவர்களை நீர் கசிவிலிருந்து பாதுகாக்க கூடியது ஏசியன் பெயிண்ட்ஸ் கோஸ்வே வழங்கக்கூடிய அக்வா சேஃப்.
1: இந்த அக்வா சேஃபை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா 3 வருஷத்துக்கு திருப்பி பெயிண்ட் அடிக்கிறது பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஏரியாவிலேயே உங்களோட வீடு தான் பளிச்சென்று புத்தம் புதிய வீடா இருக்கும். என்ன இந்த ஒவ்வொரு நாளும் பெயிண்ட் அடிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி உங்களோட வீட்டை மாத்துறதுக்கு நீங்களும் இன்றைய தினமே ஏசியன் பெயிண்ட்ஸ் காஸ்வேயினுடைய அக்வா சேஃபை உங்கள் வெளிப்புற சுவர்களுக்கு
3: உங்கள் முதலீட்டுக்கு அதிக பிரதிபலங்களை எதிர்பார்க்கின்றீர்களா? CDB நிலையான வைப்பின் மூலம் வருடத்திற்கு 15% வரை நிகரற்ற அனுகூலங்களை பெறுங்கள். அலையுங்கள் 0-1-1-7-388-388. நிபந்தனைகளுக்குட்பட்டது. நிறுவன பதிவு விளக்கம் PB 232 PQ BBB LKA. Fitch rating இலங்கை மத்திய வங்கியினால் உரிமமளிக்கப்பட்ட நிதி நிறுவனமாகும்.
4: முட்டையோட என்ன செய்யற? பொலிவில்லாத வறண்ட முடிக்கு புரதம் நல்லது. தாராளமா முட்டை புரதம் இருக்கிற சிக் ஷாம்பூ பத்தி தெரியாதா? முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பூ முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். முட்டை புரதம் நிறைந்த சிக்
5: சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் நம் நாட்டு கடல் வளத்தையும் உங்கள் வாழ்வாதாரத்தையும் அழித்துவிடும். திசிர் அளவுடன் இணைந்திடுவோம். கடல் சார் குற்றங்களை தடுத்திடுவோம். அமைதி காத்திடாமல் 106 களைத்திடுங்கள்.
2: நாளும் போகுது, கிழமையும் போகுது, வருஷமும் போகுது. இப்படி போகும்போது நமக்கு வயசும் போகுது, ஆனா செலவு அதை விட டபுள் ட்ரிபிளா போயிட்டே இருக்கு தெரியுமா. வருமானம் போதவே மாட்டேங்குதுனா,
1: வருமானம் போதில்லை அப்படின்னு சொன்னா நீங்க எக்ஸ்ட்ரா வருமானம் வரதுக்கு ஏதாவது வழியை பார்க்கணும்.
2: எக்ஸ்ட்ரா வருமானம் வெளியில போய் பண்றதுக்கு டைம் கிடையாது, அதுக்கான பெர்மிஷனும் கிடையாது. நமக்கு வீட்லயே இருந்து செய்யற மாதிரினா பேசாம ஒரு டெய்லரிங் ஷாப் ஓபன் பண்ணிடுவா.
1: தாராளமா நீங்க சின்னதா ஓபன் பண்ண போறீங்களா, அதுக்கும் வழி இருக்கு. கொஞ்சம் பெருசா ஓபன் பண்ண போறீங்களா, அதுக்கும் வழி இருக்கு.
2: ஆனா தையல் மெஷின்லாம் ரொம்ப விலை அதிகம் தானே, அவ்வளவு தூரம் இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது.
1: அதான் சொன்னேன் வழி இருக்குன்னு.
2: என்ன வழி?
1: அபான்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க சின்னதா ஆரம்பிக்கிறதாக இருந்தா அதுக்கேற்ற மாதிரியான தையல் மிஷின் இருக்கு. கொஞ்சம் பெருசா ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரியான தையல் மிஷின்ஸ் இருக்கு. தையல் மிஷின் அப்படின்னு சொன்னாலே அபான்ஸ் தான்.
2: எஸ், அபான்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ 18 மாதங்கள் வரையிலான தவணை வசதிகள் நமக்காகவே வழங்கப்படுது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது 60 மாதங்கள் வரை வட்டி இல்லாத தவணை கொடுப்பனவு திட்டங்களை நமக்காக இப்போ அபான்ஸ்ல கொடுக்கறாங்க. நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அங்கீகாரம் பெற்ற முகவர்களை நாடுங்க, மற்றும் buyabans.com உங்களுக்கான தையல் மெஷினை இன்னைக்கு நீங்க வாங்கலாம்.
6: எல்வி லீசிங் மூலம் பதிவு செய்யப்பட்ட செய்யப்படாத எந்த ஒரு வாகனத்திற்கும் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை இன்றே அழையுங்கள். 0-1-1-2-200-200.
7: இங்க பாருங்க மக்களே, யாழ்ப்பாணத்துல அந்த ஏரியா இந்த ஏரியா எந்த ஏரியாவுக்கும் பிக்மீல நீங்க ஈஸியா போகலாம். கண்டியலோ தனியா குடும்பத்தோடயோ அதுக்கேற்ற வாகனத்தை பிக்மீல தெரிவு செஞ்சு சந்தோஷமா போகலாம். பிக்மி ஆப் டவுன்லோட் செய்யுங்க, குறைஞ்ச காசுக்கு பிக்மீல பயணம் செய்யுங்க.
8: ஆடம்பரத்திற்கு ஒரு புதிய அர்த்தம் டென்சா, நவீன தொழில்நுட்பம் கொண்ட டென்சா B5, டென்சா B8 பிரீமியம் SUV வாகனங்கள் ஆல்டியாரில் அமைந்துள்ள எமது காட்சி அறைக்கு வருகை தாருங்கள் அல்லது 011-2125-125 அழையுங்கள்.
9: உங்களின் நம்பிக்கையை வென்ற வலையமைப்புடன் அடுத்த கட்டத்தை நோக்கிய இணைப்பினை பெற நீங்கள் தயாரா? இலங்கையின் மிகவும் நம்பகமான வலையமைப்புடன் 5G அனுபவத்தை பெற்றிடுங்கள். SLT Mobitel 5G இன்றே www.slt-mobitel.lk க்கு விஜயம் செய்யுங்கள்.
10: உங்கள் இசை அனுபவத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்ட்டி ஸ்பீக்கர்கள் 2,799 ரூபாய் முதல் 1,500 ரூபாய் முற்பணமாக செலுத்தி இன்றே எடுத்துச் செல்லுங்கள். ஒரு வருட உத்தரவாதத்துடன் 12 மாதங்கள் செலுத்துங்கள். அபான்ஸ் காட்சியறைகள் மற்றும் பை அபான்ஸில் பெற்றுக் கொள்ளுங்கள்.
11: கொழும்பு பேஸ் லைனில் அதிகூடிய லாபத்தில் அபார்ட்மெண்ட் ஒன்றை வாங்குவதற்கு பிரைம் ரெசிடென்சியுடன் இன்றே இணையுங்கள். கொழும்பு 9 நிர்மாணிக்கப்படும் தி பிரைம் கொழும்புக்கு அருகில் பாடசாலைகள், வைத்தியசாலைகள் மற்றும் சகல வசதிகளும் மிக அருகில் கிடைக்கும். இதன் ஆரம்ப விலை 45 மில்லியன் ரூபாய். கொழும்பில் ஆடம்பரமாக வாழ இன்றே அழையுங்கள். 0711-0777-4444.
12: உங்களுக்கும் பசிக்கிறதா? பிக்மி ஃபுட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகங்களிலிருந்து

கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை FM.